இடையும் கண்ணீர் தோஷமும் கடிகவாதியும் குடிகதட்டியும் வாசாகன்மிஷங்களும் வயதகன்மிஷங்களும் என்னும் நிலையில் வாய்க்கீழோக்கு சாத்தியம் வந்து குணம் வந்திருக்கா ஹரிஹரியாரி முறை.